அலைக்கும் பைசங்க இவ்வளோ மன்சி சிரம் சர்த்த மிளாவி இப்போ துகானோ கி மிளாவி டாரிக் பஸ்கன் மாதிரி லகவி பகேர் த கிரிமோ நகா பகேர் அகேன பத்தா சு கிரிம் ஹும் லகவி லைசி அந்தஷ் பகோர் உஸ்கே பல ரிசர்ட் தரகே மக்ப மைன் மைன் சமக் சமக் ஓகி ஹா அலைக்கும் அலைக்கும் நாம் ஜான சங்க ஆவாஸ் தி ஓகே கரக் ரேடியோ மாதிரி பகானியா த கரக் நா டோல் சே சர்த்த மே சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் பைசங்க ஆஸ்மா ஃப்ரம் பாஜோ அஸ்ஸலாமு அலைக்கும் புரோகிராம் தே அவரமா சமா مقابلہ دا بلا انتظار مونگ ستاسو پروگرام تا بائی خپل آواز خو یو ٹپاو کا کنا خوا لائے با گل ایم دا سواب پون خبر ہو تیرے بس السلام علیکم بائی سنگ بائی زابا جوڑے ایم بائی پروگرام دا دیتا مزید کے بھی موسم ہم خکلے دے